0: அணி கட்டுப்பாடு பாரதிய சேனா.
1: फौजी भाइयों आइए सुनते हैं ये देशभक्ति गीत.

0: நாவன் அயும்தந்தை கிண ஜம்னமா பருவரே அதுரங் என்சனம் எல்லா அயர்பா பெப்டா ஜாகர் சுவா ரோஜ்கார் லகின் போல்ட்ரி ஃபார்ம் திசிங் அலிங் பிட்டா கனா தெந்தரா ஹத்துக்கு மீதோ கிசான் ஜோ போல்ட்ரி ஃபார்ம் ரே சிம்கோ அசுலுக்கிட அக்கிந்தே உண்டோ அபு நினா யுவபார்கே தே நென் போல்ட்ரி ஃபார்ம் குலாவு கேத்தா அபு மீன் ரோஜ்கார் பு சி சுவா ரோஜ்கார் பு நம்மியா மென்த்தியா என் சம்பந்த ரே ஜப்பகார் லாகே அன்றதோ மர் அக்கினே பரிச்சே உச்சி உப்புரும் கொதோ அக்கின்கு ஜாகர் அபு அண்ட் மர்பு அயும் கினே அபினா பரிச்சே உச்சி உப்புரும் கொதோ அபினா நுத்தும் தோ
1: அலிங்க நானோ சிறுக்கே
0: நானோ சிறுக்கே ஆச்சா அன்றதோ அபின் நென் தெந்தரா அத்துரன் கின் அந்த அபின போஸ்ட் ஆஃபீஸ் கொடு
1: போஸ்ட் ஆஃபீஸ் தொக்கடியட்டங்கார்
0: ஆச்சா அந்த ப்ளோக் தோ
1: பர்கான பர்கான தோ மஞ்சாரி
0: மஞ்சாரி ஆச்சா அபின் நென்ரே நெக்கோ சிம் கோ லெலோ தன கோ நென்ரே ஜுகா ஜுகா போல்ட்ரி ஃபார்ம் ரெனன் உடிங் உடிங் சிம் கோ போல்ட்ரி சிம் ஒன் கோ அபின் நென்ரே சிமின் சிம் கோ பென அசுல கெட் கோ
1: அபின் நென்ரே 1000 லிங் அசுல கெட் கோ
0: 1000 ஆச்சா 1000 சிம் கோ பென அசுல கெட் கோ நென்ரே பாரி ரூம் ர கோ லோ தன நென்ரே அபின் சிம்பியங் உடிங் ஏதபென அகுல கெட் கோ நென் சிம் கோ
1: நெகோ தோ சில்கே கோ ரோதோ இவ என்க மத்தலம் தசிங் கருத்து இந்த கப்பா கப்பல் கோ
0: அச்சா
1: என்க பெட்டால்னா அல்லிங் தூசர தின் கோ பெட்டால்னா என்ன தெலிங் அசல் கெட் கோ
0: நெக்கு தோ அபன் உக்கு நேத்த பென் கிரிங் கோ தன்ன சிபன் அங்கு கோ தன்ன
1: பங்காலே தே கோ ஜுன் கோ தோ
0: பங்காலே தே அச்சா நென் பங்காலே தே கோ ஹுஜு தென் ரோ தோ அபன் சிலிக்கே நெக்கு தோ பென் அகு கோ பங்காலே தே தோ
1: பங்காலே தே அக்கோ அகாடி தே கோ குல்தே கம்பெனி கடி
0: பண்ணி காடி தே
1: கம்பெனி அச்சா சொல்தே ரெண்டா தோ போஷக தோ கலையமே அமிசகே டிராப் ரே குல்கே தே இன்ன தே கோ பெட்டா தோ
0: அச்சா இன்ன தக்கோ பிட்டா தோ அச்சா இன்ன ஐயர் அட்ரஸ் கோ தோ ஐயர் தக்கோ இமா பிய என்னது
1: ஏ அட்ரஸ் கோ தோ நால சுதினேத்ல ஜப கரேந்த நான் தோ துபார் தோ பாஸ்டர் கே அட்ரஸ் தல எம்பம் கே நான் தோ காக ஏந்தோ நான் தோ சமா டிராப் புல் கேர் கே போன் தர கே கோ அபு ஜூப்
0: அச்சா அபெ நென் சிம் கோ அசுல் ரியா உடு சில் கே தோ பாயா நான் நென் போல்ட்ரி ஃபார்ம் ரே சிம் கோ அசுல் தியா
1: இன்ன தோ அஞ்சோ ஐயர் தோ பாட் கேன் தைக்கனா வாஞ்ச தே கே
0: ஐயா
1: என் கதகே இந்த பாட்டு பாட்டு கேச்சனா எதோக்கடா ஏதோ வாய்ந்தோ ஏதோ சினோனா நொக்கரித்தே
0: அச்சா நொக்கரித்தே அச்சா
1: வாய்ந்தனா அதோ நினை எதோக்கேதோ நினக ஆயோ கதிஞ்சு நினக புலாவ தயன்மே நினக பணியே எச பணியே நின்ற பொறுப்பிட்டுக்கோ உள்ளா
0: ஐயா ஐயா
1: என்னத்துக்கே மசலுவா இந்த அச்சா நின் உரக்க உதுபடிங்க தோ இந்த நஞ்சம் வச்சா முன்னாக்க ராச கடிங்க
0: ஐயா ஐயா ठीक या निना एसो करिंगन ये बिन अपना ओके डा देनो ना जो नेको सिम को असल के डाते अच्छा नेना रिया ओवा को तो चिल के दरकार ने पोल्ट्री सिम को असल ते लगे दो
1: नंदा ओवा तो ना खिड़की की जरूर दरकार
0: अच्छा खिड़की होयो ने पातर पातर
1: होयो ने पातर पा दरकार और 1.5 फुट चितन के खिड़की दो लगाए तो बाबा पूरे चंदो होयो का होयो आदि एन लेटरिंग ये रिया गैस रिया
0: ओ सुवन को मन
1: सुवन को का ये दिए इन दो होयो लगे दो 1.5 फुट चितन கிடைக்கு இங்கதோ தாயின் தேக வாவா ஆர் பார்
0: நுத்தம் லாஸ்ட் தக்கு ஜமே அவன் மேனே அந்த நெக்கோ நென் சிம்கோ ஜோ நான் நிமின் கோ உடிங் கே நெக்கோ அக்கோ சிம்னங் ஏ தின் ரக்கோ மரங்கோ
1: நெக்கோ தோ 25 ரோஜ் ரே 25 26 ரோஜ் ரக்கோ பை பை 1 கிலோ
0: 25 ஏ தே 26 ரோஜ் ரே 1 கிலோ கோ
1: பை அச்சா நோ சனா தே தே தின் ஜோ கக்கோ பெட்டா லோ தோ 1.5 கிலோ கோ பை 1.5 கிலோ நோ தோ மரங்கோ கோ மரங்கோ
0: அச்சா அச்சா
1: இன்கம் நான் சில்க ஜம் சிக்கோ இன்கம் தோ நீந்தே ஜம் சிக்கோ தோ இன்கம் கோ பெட்டா அண்டோ நீந்தே கா ஜம் சிக்கோ ரதோ மாஸ்கல் காயம கரதோ ஜகா கோ காடி நோ ஆரத்தியா என்ன செத்து அஞ்ச அஞ்சா கொரா கமெண்ட் நீந்தே மசல கோ இந்த நீந்தே ஒக்க ஜமர் தஞ்சா குமரங்
0: அச்சா நெக்கோ நான் ஆபு தேசி சிம் கோ லிக்கா நெக்கோ தொடங் ஜான் ஜித்த நாசு கோ தோ நாம் கோ ரோக் கோ தோ என் கோ எத்த பச்சா லகி தோ சிக்கன் சிக்கன் ரேட் கோ பெனி மா கோ
1: இன்ன தோ இன்ன தோ இயே மினா பஸ்ட் தின் தோ இயே பஸ்ட் ரோ